0: ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லாஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய விழா, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவல்லா.
1: மாற்றி புதியது சொந்தமாக்கான் இதா ஒரு சுவர்ண அவசரம். திருவல்லையிலே பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமில் மெகா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களோட பழைய பாத்திரங்களோ வீட்டு உபகரணங்களோ கொண்டுவரும். புதிய குக்கர், நோன்ஸ்டிக் பாத்திரங்கள், மிக்சி, சிம்மினி, ஸ்டவ் என்ன 60% வரை விலக்குறவில் சொந்தமாக்கும். ஈ ஆஃபர் June 30 வரை மாத்திரம். 25 வருஷத்தை சேவன பாரம்பரியவும் விசுவாசியதையும் காத்து சூட்சிக்கிற பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் மிகச்ச ஓஃபர்களுமாய் நீங்களை ஸ்வாகதம் செய்யும். இன்னு தான் சந்திச்சு பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், கோடியாட்டு பில்டிங், பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் எதிர்வசம், டி கே ரோட், திருவல்ல. கூடுதல் விவரங்களுக்கு 8089 782773. பிரஸ்டீஜ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், திருவல்ல.

ஏஜென்சிஸ் திருவண்ணா, கிராம்ப்டன் பேஸ், கிர்லோஸ்கர், வி கார்ட் பம்ப் செட்டுகள், கிராம்ப்டன் ஃபேன்ஸ், சிண்டெக்ஸ் வாட்டர் டேங்க், கேலச்சந்திரா பிவிசி பைப்ஸ், மிகச்சீன பிளம்பிங் மெட்டீரியல்ஸ் தொடங்கியவா ஹோல்சேலாயும் ரீட்டெயிலாயும் கழிஞ்ச 53 வருஷங்களாய் விதரணம் செய்து வருன திருவள்ளையிலே மிகச்ச ஸ்தாபனம் ஜியோ ஏஜென்சிஸ். மிதமாய விழா, மிகச்ச வில்பனானந்தர சேவனம். ஜியோ ஏஜென்சிஸ், காவேரி பில்டிங், தீபா டவர்னு சமீபம், திருவள்ளா.

0: பிரணய புஷ்பமே.
1: ஆஹா, எந்தா பாட்டு!
0: ஹிருதய தர
1: பிரணய நாயகன் முகம், பின்னணியில் கானகந்தரின் சப்தம். പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗിയല്ലേ കേശവാ?

0: பிரணய புஷ்பமே.
1: ஆஹா, எந்தா பாட்டு!
0: ஹிருதய சர
1: பிரணய நாயகன் பின்னணியில் கானகந்தர்வன் ശബ്ദം, പാട്ട് കേൾക്കാനും കാണാനും ഒക്കെ എന്താ ഭംഗി അല്ലേ കേശവാ?